பொலந்து சேர்ந்து அஸ்கிலோனா. அஸ்கிலோனா தான் மத்தலப் ஹை கி சஸ்திரம் கா கிலாடி, சஸ்திரம் கா தனி. அஸ்கிலோனா மேரா பனா பொலந்து சேர்ந்து